0: நமஸ்கார் வணக்கம். நான் உங்க ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோ பிந்தாஸ் ஆலிவ் சனோ ரேடியோ நெட்வொர்க் கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.